0: get rid of osteoarthritis, stroke, knee pain, back pain, shoulder pain and various joint related diseases without the need of surgery. Get access to healthy Ayurvedic treatment at Ahalya Ayurveda Medical College Hospital, Palakkad. Contact 0493-226-888. Mobile 9496-000129.
1: എപ്പോഴെല്ലാം നേത്രദാനം ചെയ്യാൻ കഴിയും? ഒരു വ്യക്തിയുടെ മരണത്തിന് ശേഷം 8 മണിക്കൂറിനുള്ളിൽ അവരുടെ ബന്ധുമിത്രാദികളുടെ പൂർണ്ണ സമ്മതത്തോടുകൂടി നേത്രദാനം ചെയ്യാം. ഇതിനായി 15 മുതൽ 20 മിനിറ്റിനുള്ളിൽ നേത്രദാന നടപടിക്രമങ്ങൾ പൂർത്തിയാക്കാനും സാധിക്കും. നിങ്ങളുടെ കണ്ണുകൾ ദാനം ചെയ്യാമെന്ന് പ്രതിജ്ഞ ചെയ്യുക. നേത്രദാനം മഹാദാനം. ഇരുളിൽ കഴിയുന്നവർക്ക് വെളിച്ചമേകുക. നിങ്ങളുടെ സ്നേഹിതരെയും ബന്ധുമിത്രാദികളെയും നേത്രദാനം ചെയ്യുവാനായി പ്രോത്സാഹിപ്പിക്കുക. നേത്രദാനം ചെയ്യുന്നതിനായി ബന്ധപ്പെടൂ അഹല്യ ഐ ബാങ്ക്, അഹല്യ ഫൗണ്ടേഷൻ ഐ ഹോസ്പിറ്റൽ, പാലക്കാട്. ഫോൺ 9188954112, 0492322500.
2: ഉങ്കൾ വാഴ്ക്കയിൻ ഒവ്വൊരു തരുണത്തിലും തങ്കലക്ഷ്മി ചിറ്റ് ഫണ്ട്സ് പ്രൈവറ്റ് ലിമിറ്റഡ് സിൻസ് 1962.
3: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. வணக்கம், வெல்கம். திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ ஆன் நம்ம நேரம். சென்னைனா நம்மளுக்கு பீச், ஃபில்டர் காஃபி, சினிமா எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அதை விட ஒரு விஷயம் இன்னும் ஸ்பெஷல். அது என்ன? மல்லிப்பூ. காலையில பஸ் ஸ்டாப்ல இருந்து ஆபீஸ் வரைக்கும் இல்ல மார்க்கெட்ல இருந்து டெம்பிள் வரைக்கும் மல்லிப்பூ வாசத்தை கண்டிப்பா உணரலாம். இது வெறும் பூ இல்லைங்க, தமிழ் பெண்களோட ஒரு ஸ்டைல், ட்ரெடிஷன், ஐடென்டிட்டி எல்லாம் சேர்ந்த ஒரு அழகான பகுதி. சி, புது புடவையா இருந்தாலும் இல்ல சிம்பிளா காட்டன் சாரி இருந்தாலும் இல்ல மல்லிப்பூ சேர்ந்த உடனே அந்த லுக்குக்கு ஒரு தனி அழகு வந்துடும். சோ சென்னையோட வாசம் என்னன்னு கேட்டா மல்லிப்பூ தான் சொல்லுவாங்க. சோ இப்ப எனக்கு எந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கே தெரியும். ஏன்னா வெந்த தனிந்தது காடு படத்துல இருந்து மல்லிப்பூ வச்சு வச்சு வடுதே இந்த பாட்டு தான் நம்ம முதல்ல கேட்க போறோம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ ஆன் அஹல்யா எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

0: எல்லாம் நம்ம பையில தான் செல்லும் பாடுறி
1: எல்லாருக்கும் டி ஒருத்தர் இப்படி

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം.
1: எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, ஒரு வீட்டோட பலம் யாரு? பல நேரங்கள்ல அது ஒரு பெண்ணு தான். அம்மாவாகவும் சகோதரியாகவும் மனைவியாகவும் தோழியாகவும் பல ரோல்ஸ்ல ஒரே வாழ்க்கையை செய்யும் சக்தி பெண்களுக்கு உண்டு. ஆனா அவங்களோட போராட்டங்கள் வெற்றிகளை பத்தி பேசும்போது நம்மளுக்கு தெரியும், உமன்னா தே ஆர் நாட் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த சொசைட்டி, தே ஆர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த சொசைட்டின்னு. ஸோ உங்க லைஃப்ல இருக்கிற பெண்களை கொண்டாடணும், அது ஒரு ஒரு பாடல் மூலமா கொண்டாடுறதுன்னா அது இன்னும் இன்னும் நைஸான ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து அவங்களோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் இப்பவும் நம்ம சொசைட்டியில இருக்கு. ஸோ அவங்களுக்காக நாம இந்த சாங் டெடிகேட் பண்ணுறோம். இறைவி படத்திலிருந்து மனிதி வெளியே வா பாட்டு தான் நாம கேட்க போறோம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரோ ஆன் அஹல்யா எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஆனா அதற்கு பக்கத்துல இருக்கிற செங்கோட்டையும் ஒரு அழகான டெஸ்டினேஷன். வெஸ்டர்ன் கட்ஸ் மலைகளை சூழப்பட்ட இந்த ஊரை நேச்சர் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். பசுமை இருக்கும், கூல் கிளைமேட், மவுண்டன் வியூஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அங்க நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அங்க ஒரு செங்கோட்டை சந்தை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க மார்க்கெட் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் போய் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு இடம். ஸோ நீங்கள் செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே போகிறீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்லேயும் கொஞ்சம் ஏறி பாருங்கள். ஸோ ரோட் ட்ரிப் போகிறவங்களா இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபி பிடிக்கிறவங்களா இருந்தாலும் செங்கோட்டை கண்டிப்பாக பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஒரு இடம்தான் நான் சொல்வேன். ஸோ இப்போ வந்து செங்கோட்டை பற்றி பேசுனதுனால நம்ம மலைக்கோட்டையிலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். ஏ ஆத்தா பாட்டு கேட்டதுக்கப்புறம் வி வில் பி ரைட் பேக் ஆன் அஹல்யா எஃப்எம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. സോ ഇന്നിക്ക് നാ ഉങ്ങൾക്ക് ഒരു വേർഡ് തരപ്പോറേ, ഒരു വാർത്തെ. ഇന്ന വാർത്ത എന്നാ വിഴിപ്പ്. വിഴിപ്പ്നാ വെറും കാലയില അലം അടിച്ച് എഴുന്നക്കരുത് ഇല്ലെങ്ക, നമ്മളെ സുത്തി നടക്കുന്ന വിഷയങ്ങളെ പുരിഞ്ചിക്കരുത്, പുതിയ വിഷയങ്ങളെ കത്തുക്കരുത്, വാഴക്കയ കവനമാ പാർക്കരുത് தான் உண்மையான விழிப்பு. സോ കൺവിഴിക്കരുത് ഈസി, ஆனா മനസ് വിഴിക്കരുത് தான் മുഖ്യം. அதுதான் വളർച്ചയ്ക്ക് മുതൽ പടിന്ന நான் சொல்வேன். സോ இந்த மாதிரி ஒரு கரியர் சூஸ் பண்ணும்போது இல்ல வாழ்க்கையில ஏதாவது ஒரு டர்னிங் பாயிண்ட்ல நீங்க அப்படியே யோசிச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் இந்த விழிப்புக்கு மீனிங் கரெக்டா வரும். நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ, நம்ம மனசு எல்லாம் சொல்லுதோ, அதை தான் நாம பண்ணணும். அதுக்கப்புறம் நாம அதை யோசிச்சு வருத்தப்படுவேன். அன்னைக்கு அப்படியே பண்ணியிருந்திருக்கலாம், இப்படி செஞ்சிருந்திருக்கலாம், இல்லை அங்கே போயிருக்கலாம், அவங்கள பார்த்துருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ என்ன கரெக்ட்னு படுதோ அது டக்குன்னு செஞ்சிடுங்க. அதுதான் அந்த மாதிரி ஒரு அவேக்னிங் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தேவை. ஸோ விழிப்புனா சும்மா காலையில் எழுந்துக்கிறது இல்லை, நம்மளுக்கு நம்மளையே புரிய வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் எல்லாருக்கும் கண்டுபிடிக்கணும்னு நானும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இப்போ பாய்ஸ் படத்திலிருந்து சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் பாடல் தான் கேட்க போகிறோம். ரொம்ப எனர்ஜெட்டிக்கான இந்த சாங் உங்களுக்கு ஒரு விழிப்பு தரும்னு நானும் நம்புறேன். திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ ஆன் அஹலி எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഓക്കെ, സോ இன்னைக்கு நான் திருவள்ளுவர் சொன்ன ஒரு அழகான குறள் சொல்ல போறேன். தப்பா இருந்தா நீங்க கண்டிப்பா சொல்லணும். என்ன? கற்க கசதர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசதர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சரியா தவறான்னு தெரியாது. சோ இந்த குறள் வந்து இதோட அர்த்தம் என்னன்னா, கத்துக்கிறது மட்டும் போதாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் நாம என்ன படிச்சுட்டோமோ அத வாழ்க்கையில நாம பயன்படுத்தணும். ஸ்கூல்ல படிக்கிறது அங்கே முடிஞ்சிடும். ஆனா வாழ்க்கை நம்மளுக்கு தினோந்தினம் புதுசு புதுசா கத்து கொடுக்கும். அத எடுத்துக்கிற மனசுதான் முக்கியம் அப்படின்னு தான் இந்த குறள் சொல்லுது. சோ இப்போ டீச்சர்ஸோட ஞாபகம் வந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இப்போ நம்ம வாத்தி கமிங் பாட்டு கேட்டுட்டு திரும்பி வரலாம். ஆனா வாழ்க்கையில படிச்ச விஷயங்களை மறந்துடாதீங்க. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ ஆன் அஹல்ய எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.
1: என்ன அடிக்கிறீங்க? காசு வாங்குறீங்கல்ல, வேகமாடியா?

0: உண்மையிலே வர சொன்னாங்களா
1: சார்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? சத்தியமா வர சொல்லிட்டாங்க சார். அண்ணா அடி அடி.

இது நம்ம நேரம் வித் ஆர்ஜி ஹீரா ஆன் அஹலி எஃப்எம். அது ஏன் எனக்கு தெரியல, சில ப்ரொஃபஷன்னா வேலையை விட அதிகம் அந்த ப்ரொஃபஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். அது மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் தான் டீச்சர்ஸோட ப்ரொஃபஷன். ஒரு டாக்டர், என்ஜினியர், சயின்டிஸ்ட், ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாரும் ஒரு டீச்சர் கிட்ட தான் கத்திருப்பாங்கல்ல. ஸோ அதனால டீச்சர் ப்ரொஃபஷனுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த விஷயம் ஞாபகம் வரும்போதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட கனவுகளை உருவாக்குற டீச்சர்ஸோட ஞாபகம் தான் வரும். எனக்கும் அந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, இந்த பாடல் காக்கா காக்கா படத்தில் இருக்கிற ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒரு தீ இருந்தாலே, அந்த சின்ன வயசுல அந்த பாட்டு கேட்கும் போது நானும் பெரிய ஆளாகி ஒரு டீச்சரா இந்த மாதிரி சாரி எல்லாம் கட்டி ரொம்ப அழகா நம்ம என் பசங்க கிட்ட எல்லாம் இல்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பயங்கர

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഭരതനാട്യംനാ உங்களுக்கு யார் ஞாபகம் வருவாங்க? பல பேருக்கு உடனே ஞாபகம் வர்ற பெயர் தான் பத்மா சுப்பிரமணியம். ஏன்? ஏன்னா டான்ஸ்னா வெறும் ஆடுறது மட்டும் இல்ல, அது ஒரு லாங்குவேஜ்னு நிரூபிச்சவங்க பத்மா சுப்பிரமணியம். பரதநாட்டியம்ல ஆழமாக ஆராய்ச்சி செய்து பழமையான நாட்டிய சாஸ்திர கருத்துக்களை மீண்டும் உலகத்துக்கு கொண்டு வந்தவர். பல நாடுகளுக்கு போய் தமிழ் கலாச்சாரத்தையும் இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸையும் அறிமுகப்படுத்தின ஒரு கல்ச்சரல் அம்பாசிடர்னு கூட சொல்லலாம். ஸோ அவரோட டெடிக்கேஷனை பார்த்தா டேலண்ட் மட்டும் போதாது, பேஷனும் ஹார்ட் ஒர்க்கும் முக்கியம்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கே பல இளங்கலைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற பத்மா சுப்பிரமணியம் அவர்களை நினைவு கோர்த்து இப்போ ஒரு அழகான பாடல் நாம கேட்க போறோம். ஸோ எந்த பாடல் கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மார்கழி திங்கள் அல்லவா பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ பாட்டு கேட்டுட்டு திரும்பி வாங்க. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ ஆன் அஹல்யா.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. சில நேரங்களில் நாம் எல்லாரும் மோட்டிவேஷன் தேடுவோம். யாராவது வந்து நம்மளை நம்பினா நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படும். ஆனால் வாழ்க்கையில் சொன்னால் ஒரு பெரிய லெசன் என்னன்னா, முதல்ல நாம் நம்மளை நம்பணும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து சொல்லுவாங்க நான் காடில் நம்புகிறேன், சில பேர் சொல்லுவாங்க நான் காடில் எல்லாம் நம்பலை, எனக்கு அந்த மாதிரி நம்பிக்கை எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சண்டை போடுவாங்க. ஆனால் முதல்ல நாம் நம்மளை நம்பணுங்க, அதுக்கப்புறம் தானே கடவுள். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே பல விஷயங்களும் சாத்தியமாகும் அப்படின்னு நம்மளுக்கும் தெரியும். ஸோ காட் மேலே நம்பிக்கை இருந்தால் இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் அதே நேரத்தில் நம்ம மேலேயும் நம்பிக்கை வைங்க, ஓகே? ஏன்னா உங்கள் வாழ்க்கையோட ஹீரோ நீங்கள் தாங்க. ஸோ இப்போ நாம் லாஸ்ட் சாங்குக்கு வந்துட்டோம். ஸோ கருப்பு படத்திலிருந்து காட் மோட் ஆன பவர்ஃபுல் பாட்டை கேட்டு நாம் இந்த ஷோ வைண்ட் அப் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் உங்கள் கூட இருந்தது ஆர்ஜி ஹீரோ ஆன் அகல்யா எஃப்எம். Bye bye, take care and love you all.